0: கேட்டார். சியலு கௌரவேவே வாய்க்கேன
1: சோதேஷே பாலுது
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உஹர்ஸ்கே சிங்காசன எதிரியே சிதினா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்ஸ் எதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ.

0: கேட்ட சியலு கௌரவேவே வாய்க்கேன
1: சோதேஷே பாலுது
0: எவிட வெடி மஹல்லோ 24 தேனா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹீ உம்ஹர்சிகே சிங்காசனே இதிரியே சிகிதா வெடி மஹல்லன் 24 தேனா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மஹர்சி இதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ